மலாரு மகளா சௌதா கங்கா ஜமுனா கோதாவரி சரஸ்வதி தே கர்கே உத்தம தூ